தாத்தாவுடியா தாத்தாவிடோ காசு போடா காசு போடா பைசா குற கடப்பிய மட்டுமே இந்த காசு ஏன கோடியா நீ பட்டி என்ன விஷயம் பூரா பண்ணுவ.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

0: Boinderau. Nadia Melie.
1: அஞ்சனை சாதிரே செட்டனில் நட போயிற மரப்படே.